0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். முல்லைவாசல் ஜி சந்திரமௌலி அவர்கள் வயலின், சிதம்பரம் எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஷட்கால நரசையா இயற்றிய பந்துவராளி ராக வர்ணம் ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, you can now listen to a flute recital by Prabhanjam S. Balachandran. He begins with a varnam in Rag Panduvarali set to Adithal, a composition by Shatkala Narasaya.

0: அடுத்து பரம புருஷ வசந்தாராகம் ஆதிதாளத்தில் சுவாதி திருநாள் கிருதி.
1: He now presents பரம புருஷ in ராக் வசந்தா செட் டு ஆதிதால், a composition by சுவாதி திருநாள்.

0: சபாபதிக்கு என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் ஆவோகி ராகம் ரூபகதாளம்.
1: He now presents Sabapadikku in Rag Abogi set to Rupakam Taal, a composition by Gopalakrishna Bharathi

0: ராகம் டிடிஹெச்சில் பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து நிதி சால சுகமா, கல்யாணி ராகம் மிஸ்ர சாபு தாளத்தில் தியாகராஜர் கீர்த்தனை.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by Prabhanjam S. Balachandran. He now presents Niti Chala Sugama in Ra Kalyani set to Misra Chaputal, a composition by Thyagaraja.

0: நிறைவாக ஏதிருக நன்னு நாத நாமக்ரியா ராகம் ஆதி தாளத்தில் பத்ராஜல ராமதாசர் கீர்த்தனை.
1: பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் கன்க்ளூட்ஸ் இஸ் ஃப்ளூட் ரிசைட்டல் வித் ஏதிருக நன்னு இன் ராக் நாத நாமக்ரியா செட் டு ஆதித்தால், அ காம்போசிஷன் பை பத்ராஜல ராமதாசர்.

0: இதுவரை பிரபஞ்சம் எஸ் பாலச்சந்திரன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: You were listening to a flute recital by Prabhanjam S. Balachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியின் முதலாவதாக சபாபதிக்கு என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது ஆபோகி ராகம் ரூபகதாளம்.

காரக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கே எம் அருணாச்சலம் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு தவில். நிகழ்ச்சியில் நிறைவாக நகுமு தியாகராஜ தீர்த்தனை, ஆபேரி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை காருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கே எம் அருணாச்சலம் அவர்கள் உடன் நாகஸ்வரம் வாசித்துள்ளார். நீடாமங்கலம் டி எம் சண்முக வடிவேலு அவர்கள் தமிழ்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

மிருதங்கம் கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் சஷாங்க். ஹீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், ஸ்ரீ பி ஹரிகுமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் காம்போஜி ராக அட்டதாள வர்ணம் சுவாதி திருநாள் இயற்றியது. The concert begins with Avarnam in Kamboji Rag Attathal, composed by Swadi Thirunal.

இனி பரமாத்முடு தியாகராஜர் கீர்த்தனை, வாகதீஸ்வரி ராகம், ஆதி தாளம். லிசன் நவ் டு பரமாத்முடு, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன் ராக் வாகதீஸ்வரி, செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ் சசாங்க் அவர்களின் புல்லாங்குழல் இசை. பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ எஸ் சசாங்க். ஹி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜா சார்லு ஆன் த வயலின், ஸ்ரீ பி ஹரிகுமார் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி கோரி வைர பட்னம் சுப்பிரமணிய ஐயர் சாகித்யம், ராகம் ராமப்ரியா, ரூபகதாளம். லிசன் நவ் டு கோரி வைர, பட்னம் சுப்பிரமணிய ஐயர்ஸ் காம்போசிஷன் இன் ராக் ராமப்ரியா செட் டு தாள் ரூபக்.

நிகழ்ச்சியில் நிறைவாக அழிவேணி சுவாதி திருநாள் சாகித்யம் குறிஞ்சி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அழிவேணி சுவாதி திருநாள் காம்போசிஷன் என்றா குறிஞ்சி செட் டு மிஸ்ர சாப்புதாள்.

நேர்கள் இதுவரை கேட்டது எஸ் சசாங்க் அவர்களின் புல்லாங்குழல் இசை. பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், பி ஹரிகுமார் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்புக்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a flute recital by Shri S. Shashank. He was accompanied by Shri T. V. Ramanujacharlu on the violin, Shri B. Harikumar on the mridangam, and Coimbatore Shri V. Mohanram on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.